0: சுத்து தேவர் மித்து வரும் எத்தனோ பொறுத்தது எச்சரிக்கான தடாண்டு போ தேவர் மெருகு ஓ மெருகு பதே லெக்கது மாத்திரம் நில தெரியல லக்க ஒடுத்து பொறுத்தாங்க பதேவரே ஜாத மனசு லக்கம்
1: ಕಾಡು ಬೂದು ಕನಕು ಕನಕು ಅಯ್ಯ ಪಾಡಿ ಭಕ್ತ ನಮ್ಮ ದಾನಾಂಡಲ್ಲ ಬಂದಿ ಗಂಜಿ ಮಲ್ಕು

0: கேட்டுமா நான் கேட்பானா பொருளுடு பரலாயி கல்லுச்சட கத்தியா யானு நின்ன கண்டனோ நினைப்பிப்பாடு மரல நாயகு கத்தி பத்தினாத்து புத்தி ஜன்னி கல்லு போட நீ மரல நாயகி பல்லஜி அது விமர்சபடுச்சி இந்தா
1: சௌபாகியலட்சுமி

பஞ்சல் ரங்குக்கு கப்புதப்பட்டே தாசித பிட்டுக்கு துன்னத நல்லிக்கே ரங்குத சக்தி துளுவெரு பக்தி கனம்மனு டுல நன்ன துண்ணி புன நல்லிக்கே பச்சிடு தாசே டோலுத பிட்டு நல்லிக்கெடுத்து ஜுண்டு

0: கூடியிருந்தே பெல்லித்தா கொஞ்சம் பொருளும் பசார் இருந்து தாத்தா பண்ணிப்பார். நீ இருந்தாலும் ஆசை உண்டேன் இருக்குது பேத்த பிதாவை கொஞ்சம் பெல்லித்தா டீம்னு கொண்டா விடுவான்.
1: எங்கையில் சான் ஆசை உண்டு, சான்ஸ் சிக்கினா எங்குள்ளே போப்போம்.
0: போலாண்டா லெய்தேர் பிதாய்
1: போப்போம். அண்ணா எங்களை ஜவனேர்புரம் கிளவேர் போப்பேர். ஈ பாம்பேக்கு பிள்ளிப்பாடுற பெங்களூருக்கு அஞ்சுபுரம் போப்பேரா பிச்சாடு ஷூட்டிங் தக்கம் வண்டியே புற போப்பேர்.
0: இரண்டி
1: எங்களே புறாய்க்கு போகிறலாம் போச்சு. அப்போ பண்ட ஐத்தானே குரூப் பேத்தனே உள்ளே அக்கலாம் குரூப் தாக்குள் பார்த்துல
0: ஓட பண்ட டிவி தாக்குல இடல பைத்தியிருக்கு ரியாலிட்டி ஷோடு மற்ற உள்ளே பிலி
1: பூரா இத்த பூரா மேட்டில் பிலி தஜவனே பூரா ஃப்ரீ உள்ளே அஞ்சா பூரா திக்கு எரித்தேன் அஞ்சா பிக்சருக்கு ஐக்கு இன்னைக்கு புனஞ்சா பிரேமசா வந்து போன் பிலி வேஷம்
0: இத்த பிலி பாடுனா ஜவனேருக்கு மக்க பிலி கல்பேரை கொஞ்சம் மனசு மல்பனாக்களுக்கு தாதா பண்ணப்பாரு
1: கிளவேரே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு பிலித்தா பாடுகா பிள்ளை ஜாலி ஆப்புண்டு எட்ட ஆப்புண்டு கொஞ்சம் புதர் தெப்பு கணமா அஞ்சபுரம் ஆப்புணு
0: இத்த கிளவு கொடுடி எங்களுக்கு தூ வந்துடலாம். இது பிலித்த வேச பாடுது குப்புனாக்கில் பிள்ளித்த கொஞ்சம் வசாயினா ஆவேச பத்தினா பண்ணா பிள்ளியை மெயிட்டு பத்தின மற்ற பண்பேர் தாதா பண்பேர்
1: அவு பருப்புண்டு கிளவேரைக்கு எட்ட பக்தி ரீத்தினாக்களே பூரா பருப்புண்டு ஆ கிளவேரைக்கு பிளி நெட்டு பருப்புண்ணு அக்களே மெயிட்டு வருவ பருப்புண்டு
0: இருக்குதெல்லாம் அஞ்சனா இத்த வருஷம் பிள்ளிப்பாடுன கதாலாம் அனுபவம் ஆத்தனா
1: எங்களே பண்டா எங்கா ஆத்திஜி என்னோட பிள்ளிப்பாடுனாக்களே கொஞ்சம் ரெட்டு மூஞ்சான கஞ்சா ஆத்தன ஆத்தே என்ன மகே பண்ணு ஈரேடு தாப்பு சேர்த்து ஈரு மணி பந்த குள்ளுலே எங்குள் மனத்து வந்து போப்பா ஆ ஆண்டு அடி பிடிச்சு குறப்பு ஆ நிக்குள்ளே மனத்து வந்து போல
0: இத்த வருஷம் கொஞ்சம் நல்ப வருஷம் இந்த பிள்ளி யாரும் கொப்பாயே பண்ணி கொஞ்சம் குஷி உண்டிரு
1: அந்து கொஞ்சம் பண்ட பூரா ஊருட்ல எங்கெல்லாம் டொனேஷன் தான் நோட்டீஸில் போப்புண்டு பூரா ஊருக்குல பிரச்சாரம் ஆப்புண்டு இஞ்சஞ்ச டொனேஷன் மந்த் பூரா பிள்ளி சாப்பிடா இருப்பார் பங்காடு
0: ரவி சக்தி நகர உலிவேஷத தண்ட பண்டா கொஞ்சம் மரியாதை உண்டுத்தேன்
1: கொஞ்சம் புதர் உண்டு பூரே ரேகில் சாதாரண தக்கலே பூரா குத்துண்டு ஈ பேண்டு தக்கலேக்கு ஈ பெயிண்டர் நாக்கலேக்கு ஓல் மாற சக்தி நடா ரவே நான பிள்ளையா அஞ்சு பூரா பண்ண பேர் பக்க பிள்ளை பாடினாக்குள்ள நீக்குள்ள ஈ வருஷம் ஓல் உந்து ரங்கு எங்களும் சக்தி நாடா என்ன ரவே நான பிள்ளையா ரவி நோட்டிக்கு என்ன அஞ்ச பண்ண பேர் அஞ்சு
0: பெல்தேச பாடுதீரைக்கு புதர்ல திக்குதுண்டு அஞ்சனே கொஞ்சம் மரணம் மீத கொஞ்சம் தேசி அப்பே கொஞ்சம் சேவை மல்பன கொஞ்சம் பாக்கியில் திக்குதுண்டு ரவி அண்ணா எங்களுக்கு இருந்த இல்லட பைதா ரேடியோ சாரங்க எஃப்எம் தாக்கள் இருட பார்த்துருந்துல இருந்த பெல்த விஷயத்த பக்கே பெல்த விஷயத்த தண்டத பக்கே ஐத்த கஷ்ட சுக்கத்தை பக்கே கொஞ்சாத்து விசாரணை எங்களுக்கு இருட கேந்து ஈர ஐத்த கிளவாத்த மாத்தினு எங்களுக்கு கொரியார் ஈ பின்னர பாத்திரிகத்தை காரியக்ரமோடு ஈத்து பொறுத்து எங்களோட பெல்த விஷயத்த பக்கே பக்க இருந்த ஜீவனத பக்கே கொஞ்சாத்து புலபு மலத்து கொரினைக்கு இறகு மாதா கேளுக்கு பாந்தவரின் பரவாது சாரங்க ரேடியோத நிர்தேசக்கரின் பரவாது உடல் திஞ்சி சொல்மேல்
1: சொல்மேல்
2: இத்தனேட்ட பின்னர பாத்திரக்கத்தை காரியக்கிரமன கேண்டரு பின்னராது பால் படையினாரு கரினா நல்ப வருஷர் திஞ்சா பிலிவேஷ தண்டன கட்டுது பிலிவேஷ பாடுந்துப்புனா சக்தி நகரதா சாரதா ஹுலி தண்டதா முக்கியஸ்தராயினா ரவி சக்தி நகரா பின்னரன் பாத்திரப்பாயினாரு எட்வர்ட் டோபோ தொக்கோட்டோ இடகு இ காரியக்கிரமம் முகிண்ட மாத்திரைகள சொல்லலும் கேனந்துப்புல ரேடியோ சாரங்க 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தா பதுக்கு

0: பாவம் ராஜநீதி என்று கற்பாடாய் தேஞ்சு எங்க மீன் தின்றது மல்ல மீன் பதுக்குண்டு துண்டரசனது சாம்ராஜ்ய பதுப்பு ஏன் வஞ்சி ஒரு அரசு ஒரு சுவாதினரை என்ன உத்தேசம் அவ்வா ஊர்ல ஏது அரசு
1: ஒன்று சம்பாதன கீர்த்தி வாஜினு.